ஆயிரம் ஏக்கரை உயர்க்குவாரோ மார்மே பாச்சோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இயிபி இயிபி காய் ஓர் ரேடியோ கேக்கன்

0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயம் ஏக்கரே வேர் குவாரோ
0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ